போய் குளித்து கழுத்தில் நான் உறக்கம் மலையிட்டு எள்ளெண்ணெய் மாத்தி வச்சு முடிக்கு நான் முள்ள பூ எண்ணெய் தேய்ச்சு எள்ளெண்ணெய் மாத்தி வச்சு முடிக்கு நான் முள்ள பூ எண்ணெய் தேய்ச்சு.